0: இல்லை, நாங்கள் ஒரு லைக்கு கேட்டு மாத்திரம் நாங்கள் ஆசிக்கிறல்லான்ட்டு இங்கே ஒரு எண்ணப்பட்ட ஆள்மார பக்கிய தெரியோகா அல்லங்க அங்கே ஒரு நங்க ஒரு ஆதர்சமாயிட்டு நாங்களே ஜீவனத்தில் அதில் அளவடிக்கை ஆக்குகா நாங்கள் பிரயத்னம் ஆக்கல. எவ்வளோ சந்தன் கண்டிங்கு நாங்களே உம்மா நாங்களே அப்பா நாங்களே போபா பெலம்மா அங்களை பற்றி தெரியோகே நாங்கள் பிரயத்னம் ஆக்கல. நாங்கள் எவ்வளோ அங்களை பற்றி தெரியோக பிரயத்னம் ஆக்கியம்மா அதில் ஒரு தாக்களிக்கரன் ஆக்க பிரயத்னம் ஆக்கியம்மா நாங்கள் ஆக்கிய சாதனை பற்றி நாங்களே மக்களை நாங்கள் புள்ளிமாற ஆக்குவார்னு சொல்ல ஒரு ஆசை நாங்கள் தைட்டிக்கிறது. அப்போ எப்பவும் இத்தியாசம் சொல்லது அது அமராயிட்டிக்கிறது, அதுக்கு அழிவு இல்லை. அப்போ நாங்கள் எத்தனை சாத்தியம் உண்டா அத்தனை ஒரு கோஷிஷ் ஆக்கிட்டு இத்திஹாசத்தை ஒழிக்க ஒரு பிரயத்னம் ஆக்கணும். அப்போ சாகித்ய க்ஷேத்திரம் ஆகட்டும், கலை ஆகட்டும், சம்ஸ்கிருதி ஆகட்டும், ஏய க்ஷேத்திர வேணங்க ஆகட்டும், ஆறாறு நல்ல நல்ல ஸ்வரம் ஆக்கிறதா அங்களை நூறு நூறு காலம் நினைப்பாக்குறேன்னு கேத்த ஒரு பிரயத்னம் நாங்கள் ஆக்கிண்டு போகணும். இன்னும் கொரியால் மாறுள்ள டாக்டர் வஹாப் தொட்டமன்ற பகை ஆக்குகொண்டு அதே போல் விஎம் இச்சிலங்கோடு இல்லை பகை ஆக்குகொண்டு அங்கே மறைச்சு போய பெல பெலே நாங்களை பேரி ஹவுமுக்கு கொடுக்க கொடுத்தாங்க ஒரு நினைப்பாக்குறேன் காரியக்கிரமம் இன்னும் முன்னால் நடக்கட்டும்னு சொல்ல ஒரு ஆசை நல்லதாயிட்டிருக்கு. அத்தனை மாத்திரம் அல்ல, பேரி க்ஷேத்திரத்தில் சம்சோதக்கான்னு சொல்லவோ இப்போ ஆர்வம் இல்லை. வஹாப் தொட்டமன மறைச்சித்து, ப்ரொஃபஸர் விஎம் இச்சிலங்கோடு மறைச்சித்து, டாக்டர் சுஷீலா உபாத்யாய மறைச்சித்து, அதே போல் அகமது நூரி அயலும் மௌத்தாயிரு இல்லை சொல்லுன்னு கண்டு ஃபக்கீர் முகமது கட்பாடி அயலுக்கு இக்ஷேத்திரத்தில் நல்ல ஒரு ஆசக்தியில் சொராக்கின்றது. இப்போ அயல் வயசாயிரு, அதில் ஆரோக்கியம் சரியில்லை, அதில் பற்றி யார் அயலுக்கு நயக்குக்கு சாத்தியம் இல்லை. அது கொண்டுட்டு இன்னும் புதிய புதிய ஆள்மார் ஆறல் உள்ள யூனிவர்சிட்டி லெவலில் ஆகட்டும் அல்லங்கு காலேஜ் லெவலில் ஆகட்டும் அல்லங்கு சாகித்ய க்ஷேத்திரம் அல்லான்ட்டு வேறு வேறு ஃபீல்டில் நாங்கள் ஆறல் உள்ளாருன்ட்டு நாங்கள் தேடி பிடிச்சிட்டு அங்கே ஒரு சப்போர்ட் ஆக்குறன்னு கேத்து அங்கே ஒரு கம்மட் ஆக்குறன்னு கேத்த பிரயத்னம் அகாடமி தொடக்கட்டுன்னு சொல்ல ஒரு ஆசையோடு கூடிய ஆசையத்தோடு கூடிட்டு நான் தண்டே பழக்கத்தை நிப்பாட்டுறேன்.
1: அத்தியக்ஷிய பாஷனாகிய ஹம்சா மல்லாருக்கு நான் நீங்கள் எல்லாரும் புறவாயிட்டு இருந்த கர்நாடக பேரி சாகித்ய அகாடமியில் புறவாயிட்டு நான் நன்னிச்சு தந்துள்ள கவிகோஷ்டி ஊடு நடக்கொண்டு ஈ கவிகோஷ்டியோ அத்தியட்சத்தை வயசுக்குள்ள ஆளு ஜனாப் ஆலிக்குஞ்சி பாரு கௌரவ அத்தியட்சரும் மேல் தின தேர்ல கட்டே சுருத்த ஒரு கவன வண்டருக்கு நான் பஷீர் அஹமத் கின்னரை பிச்சொண்டுள்ள
2: கவனத்து சீர்ச்சிக்க ஆறு பண்ணங்க ஆறு இன்னங்க புலிரு கொத்துலு சமையல் நானு ஆடியோ தொட்டிலு

0: சண்டே ஒரு கவனத்துக்கு நான் தலையழுத்து எழுதிட்டேன். அது ஆறு கேட்குறாரு அங்கு அங்கு பேனாய தலையழுத்து கொடுக்க. கினாவோ காணனாயோ கண்ணுங்களோ, கினாவோ காணனாயோ கண்ணுங்களோ, ஒரு கண்ட துணிலு உச்சி பெச்சில் இல்மரே ரிஸ்கு, இல்மரே ரிஸ்கு விளையனாயோ தோட்டத்தில் கௌமுவாதத்தோ விசத்தோ பீஞா கொடிச்சில் முரிடே மூலலின்னோ பின்னு மக்கா ஓத்து பள்ளி படி பத்தி தின்னார் சதிக்கொகாவாத்தோ மூப்பம்மாறு சவுட்டு சவுட்டி பர்த்தாக்கியார் ஹல்திலும் மெஹந்திலும் மங்கியத்தே கௌஜிலும் நெய்ச்சோருடே கிட்ட தெங்கிரே கட்டலு ராசி பூந்துரு பாவத்தோண்டே பயத்திரே உள்கா புழு சத்துத்து தெளி காணான்ட்டு எடக்கலா வணங்கிரு தலை மூப்பரே கொட்டாரா, தலை மூப்பரே கொட்டாரா மின்ச்சல் டே வெளிச்சத்து லெங்கரு, தலை மூப்பரே கொட்டாரா மின்ச்சல் டே வெளிச்சத்து லெங்கரு நிரலின்னோண்டே மண்ணரே அவுத்துலு, நிரலின்னோண்டே மண்ணரே அவுத்துலு சுமனிலே சுமனன்ன தீனரு ஆகசத்துக்கு தட்டும் போல, ஆகசத்துக்கு தட்டும் போல பள்ளிரே மினாரா நின்று ஒரு நேர நிஸ்காரத்துக்கு, ஒரு நேர நிஸ்காரத்துக்கு சப்பு பக்தி இல்லான்ட்டாயிரு மொயிலாரே உறுதி வாழுகு, மொயிலாரே உறுதி வாழுருக்கு விலை இல்லான்ட்டாயிரு ஜோறு முண்டுரே கத்தீபுகு மகளிலே நிலை இல்லான்ட்டாயிரு, ஜோர் முண்டுரே கத்தீபுகு மகளிலே நிலை இல்லான்ட்டாயிரு நண்டே நின்றே நொம்பலா, நண்டே நின்றே நொம்பலா நங்களே நப்சிரே உள்கமே பாக்கியாயிரு, நண்டே நின்றே நொம்பலா நங்களே நப்சிரே உள்கமே பாக்கியாயிரு நோக்கித்தும் கோஷ்டியாக்காத்தோ தலைமூப்பா தலைமூப்பம் மாறே கண்ணு பொட்டி போயிரு, நோக்கித்தும் கோஷ்டியாக்காத்தோ தலைமூப்பம் மாறே கண்ணு பொட்டி போயிரு நங்கையெல்லாம் ஒன்னே சொல்லது, நங்கையெல்லாம் ஒன்னே சொல்லது கிதாபுரே எழுத்து மாத்திரமாயிரு, நங்கையெல்லாம் ஒன்று சொல்லது கிதாபுரே எழுத்து மாத்திராயிரு நண்டு நின்றலின்னோ, நண்டு நின்றலின்னோ இன்சானியத்து மர்ச்சி போயிரு, நண்டு நின்றலின்னோ இன்சானியத்து மர்ச்சி போயிரு நானு நீனு வேற பேரான்ட்டு, நானு நீனு வேற பேரான்ட்டு வேலி கெட்டி தாயிரு, நானு நீனு வேற பேரான்ட்டு வேலி கெட்டி தாயிரு நண்டே நின்ற நரம்புலு, நண்டே நின்ற நரம்புலு சுவார்த்தத்தை சுவார ஒழுக தொடங்கிரு, நண்டே நின்ற நரம்புலு சுவார்த்தத்தை சுவார ஒழுக தொடங்கிரு. ஜஸாகல்லாஹு கைரன். நன்றி.
1: சென்னை விஷயத்தை ஒட்டாக்கிட்டு ஒரு நல்ல கவனா மண்டனாக்கிரு பஷீருத்தீன் ஆலியா அயல்கிரிகள் எல்லாரும் பரவாயிட்டு நான் நன்றி சென்னுள்ள கர்நாடக வேலி சாகித்ய அகாடமியில் பரவாயிட்டும் அயல்கு நன்றி சென்னுள்ள சிறுசத்து சங்கமாரே முன்னோர்த்தோ கவன மண்டனாக்கவும் ஸ்ரீமதி சாரா ஆலி பல்லடக்க இமர் நான் கௌரவத்தோடு கூட போடியம் வீழ்ச்சி
2: எல்லாம் நாளைக்கு இன்னும் வெச்சினே நாளைக்கு இன்னும் வெக்கனே நாளையே ஈ நாளே இரனில்ல மீடு மறக்கனாய், மீடு மறக்கனாய் கூட்டக்கார காணாதே நாள் குறையாய் இன்னிது உதாசினாய் நாளே சமாய் கோளானாய், மீடு மறக்கனாய் கூட்டக்கார காணாதே நாள் குறையாய் இன்னிது உதாசினாய் நாளே சமாய் கோளானாய், இபாதத்துக்கும் பெற்றே நாளைத்த நாளே இனாமு கொடுப்பனியும் அப்பாசாதே நாளே இபாதத்துக்கும் வெச்சே நாளைக்கு நாளே இனாம கொடுப்பனையும் உபவாசாதே நாளே ஜக்காத்துக்கும் சதக்கத்துக்கும் அங்கத்திலேயே பின்னொரு நாளே எல்லாத்துக்கும் ஒரே பயக்கம் இன்னில்ல நோக்க நாளே இபாதத்துக்கும் வெச்சே நாளைக்கு நாளே இனாம கொடுப்பனையும் உபவாசாதே நாளே ஜக்காத்துக்கும் சதக்கத்துக்கும் அங்கத்திலேயே பின்னொரு நாளே எல்லாத்துக்கும் ஒரே பயக்கம் இன்னில்ல நோக்க நாளே போக்கில்ல வர்க்கில்ல ஆண்டத்ராய் குடும்பத்தை அண்ணு தேடியும் உண்டு போக்கில்ல வர்க்கில்ல ஆண்டத்ராய் குடும்பத்தை கண்ணு தேடியும் உண்டு கொதி அங்கனமே பாக்கியாய் நாளே தீர்ந்துட்டி மற்ற நாய் கொதி அங்கனமே பாக்கியாய் நாளே தீர்ந்துட்டி மற்ற நாய் மற்றனும் அங்கன்னே பிச்ச நாய் போய் அக்கேரிக்கு ஆறும் இல்லாதே ஒற்றக்காவோனாய் மற்றனும் அங்கன்னே பித்தனாய் போய் அக்கேரிக்கு ஆறும் இல்லாதே ஒற்றக்காவனாய் பொருத்த கேட்கணும் அதே நாளேமா பொருத்த கேட்கணும் அதே நாளேமா தன்னையுமே தான் தித்தியுளனையும் இன்னொரு நாளேமா நாளே நான் சமாவேனா அல்ல ஆறும் வந்துட்டு சரியாக்குவாரினா பொருத்த கேட்கணும் அதே நாளேமா தன்னையுமே தான் தித்தியுளனையும் இன்னொரு நாளேமா நாளே நான் சமாவேனா அல்ல ஆறும் வந்துட்டு சமாக்குவாரினா இங்கனையும் இது ஆறு காக்கனே இங்கனையும் இது ஆறு காக்கனே நாளையிலே ஏனி அதே இந்த இன்னைக்கு ஆவாத்தே நாளையிலே ஏனி அதே இந்த இன்னைக்கு ஆவாத்தே இங்கனையும் இது ஆறு காக்கனே நாளையிலே ஏனி அதே இந்த இன்னைக்கு ஆவாத்தே அரசத்தில் இருந்துட்டு ஆண்டு குறையாய் அரசத்தில் இருந்துட்டு ஆண்டு குறையாய் பெருச இல்லங்காவும் நெருப்பனாய் அரசத்தில் இருந்துட்டு ஆண்டு குறாய் பெருச இல்லங்காவும் நெருப்பனாய் எப்பாயும் வருந்தா சம ஆயங்காய் வயசு அங்கனமே யாராயோண்டே போய் எப்பாயும் வருந்தா சம ஆயங்காய் வயசு அங்கனமே யாராயோண்டே போய் எல்லாத்துக்கும் ஒரே பயக்கம் எல்லாத்துக்கும் ஒரே பயக்கம் நாளே நாளே அது நோக்கா நாளே பசிக்கு வேண்ட நாளே பசிக்கு வேண்டாத நாளே வரத்தினே காக்காத நாளே கொசினி இன்னே அனுபவிசனி அன்பர்ப்பானே பசிக்கு வேண்டாத நாளே வரத்தினை காக்காத நாளே கொசி இன்னே அனுபவிசனி அம்பர்ப்பானே சந்தோத மாத்திரா வேணக்கு செல்லொரு எக்கலர்ப்பானே சந்தோத மாத்திரா வேணனுக்கு செல்லே எக்கலர்ப்பானே கிட்டண்டிய கணக்கெல்லாம் இன்னைக்கும் கிட்டண்டிய கணக்கெல்லாம் இன்னைக்கும் கொடுக்கண்டியது மாத்திரம் நோக்கா அது நாளைக்கு கிட்டண்டிய கணக்கெல்லாம் இன்னைக்கும் கொடுக்கண்டியது மாத்திரம் நோக்கா அது நாளைக்கு நாளே நாளே இங்கனே எல்லாம் நாளுக்கு வெக்கும்போ நாளே நாளே இங்கனே எல்லாம் நாளுக்கு வெக்கும்போ ஒருத்தரையும் இழக்காதே ஆரியும் அறியாதே ஒருத்தரையும் இழக்காதே ஆரியும் அறியாதே ஒருத்தரையும் அழக்காதே ஆரிக்கும் அறிக்காதே ஓடை வேணங்கும் வந்துட்டு ரூஹினை பிடிக்கனே அஸ்ராயில் அலி சலாம் கொடுக்கா செல்லனி கைவா இன்னு வேண்டா நீங்க நாளே வரியனு.
1: நல்ல ஒரு அர்த்த கர்ப்பித்தமாய கவனா அஸ்ராயில் வரும்போ நீங்க இண்டு வரண்டா நாளே பரகு செல்லுக அவடா சொல்ற ஒரு கொஸ்டின் வச்சுட்டு கவனத்தை தீர்த்து நாங்களோ மௌத்திர வர்க்கத்துக்கு ஐம நினப்பாக்கிட்டு ஐமகு ஹல்பு நிறையோ நன்னி சென்னு நாங்கள் காரியக்கிரமத்தை முதல்கும் போயிட்டுள்ள முதல்தோ கவன மண்டனாக்கு வந்தனு ஸ்ரீமதி ரஷீதா ரஹீம் உச்சில் பக்கிக்கு சிலி பிலி படிப்பாட்டியதும் பூவுக்கு கம்மனை கொடுப்பாட்டியதும் பக்கிக்கு சிலிப்பிலி படிப்பாட்டியதும் பூவுக்கு கம்மனை கொடுப்பாட்டியதும் ஞார நிலாவு நட்சத்திரத்துக்கு லெங்கொகு நீனே படிப்பாட்டியதும் நிண்டுமே கொண்டாடுவா நிண்டுமே கொண்டப்பாடுவா இது அஹமத் நூர் சாகித்யத்தோ லைனுங்க நீங்கள் எதிரில் நான் வச்சுறேன் இப்பா நீங்கள் எதிரில் ஸ்ரீமதி ரஷீதா ரஹிமிச்சு
3: நண்டு கவனத்தோ சீர்ஷிக்கே காசி பங்காரு மோலு கேட்டாலு அப்பா ரொட்டு அப்பா நக்கு மங்கிலா எப்பா மோலு கேட்டாலு அப்பா ரொட்டு அப்பா நக்கு மங்கிலா ஏப்பா பயசு நுப்போ கல்நீத்து அப்பா நானு கேட்டேது தப்பா பயசு நுப்போ கல்நீத்து அப்பா நானு கேட்டேது தப்பா நெரடவுத்தோ நண்டோ காண்டி செரியோ பெண்ணுக்கு பொது செட்டாயித்து இப்பா நெரடவுத்தோ நண்டோ காண்டி செரியோ பெண்ணுக்கு பொது செட்டாயித்து இப்பா நிக்கு எப்பா மங்கிலா எல்லாரும் கேட்டாரு அவுட அப்பா நிக்கு எப்பா மங்கிலா எல்லாரும் கேட்டாரு அவுட அப்பா அப்பா நக்கு மங்கிலா எப்பா பெண்ணு நோக்கோக்கு பண்ணாங்க செல்றாரு பெண்ணுக்கு தெல்லு பயசு யாரா உண்டு பெண்ணு நோக்கோக்கு பண்ணாங்க செல்றாரு பெண்ணுக்கு தெல்லு பயசு யாரா உண்டு இன்னும் கொரிய ஆளு செல்றாரு பெண்ணு ஆயாலு தெல்லு கற்பு உண்டு இன்னும் கொரிய ஆளு செல்றாரு பெண்ணு ஆயாலு தெல்லு கற்பு உண்டு செல ஆளு செல்றாரு பெண்ணு ராகா செரிய ஆயித்துன்ட்டு செல ஆளு செல்றாரு பெண்ணு ராகா செரிய ஆயித்துன்ட்டு இன்னொரு ஆளு வந்து கேட்டாரு காசி பங்காரு எத்தரேன்ட்டு இன்னொரு ஆளு வந்து கேட்டாரு காசி பங்காரு எத்தரேன்ட்டு அப்பா நக்கு மங்கிலா எப்பா கொரோனா பண்ணுத்து சொரப்பனி இல்லை தலைகு வல்ச்செங்கு காலுகு இல்லை கொரோனா பண்ணுத்து சொரப்பனி இல்லை தலைகு வல்ச்செங்கு காலுகு இல்லை கை நீட்டி கேட்டுட்டு ஆதாத்து இல்லை மெஹனத்து வரவு தாக்காத்தும் இல்லை கை நீட்டி கேட்டுட்டு ஆதாத்து இல்லை மெஹனத்து வரவு தாக்காத்தும் இல்லை மங்கில ஆக்காண்ட்டு விதியும் இல்லை கேட்டத்தர கொடுப்போகு சாத்தியவும் இல்லை மங்கில ஆக்காண்ட்டு விதியும் இல்லை கேட்டத்தர கொடுக்கோகு சாத்தியவும் இல்லை பெண்ணுரோ மங்கிலா நின்றேதும் இல்லை ஆரையும் ரப்பு கைபிடுறதும் இல்லை பெண்ணுரோ மங்கிலா நின்றேதும் இல்லை ஆரையும் ரப்பு கைபிடுறதும் இல்லை அப்பா நக்கு மங்கிலா எப்பா ஜஸக்கல்லாஹ் கைர்
1: காசி பங்கார பக்கில் காசி பங்காறு எத்தரே யாராவட்டு எந்தே குல்மாலாவட்டு ஏ பெண்ணு மக்கள் ரப்பு கைபுடல எல்லாம் பெண் மக்கள் வாழ்ந்துட்டு போயிடாரு சொல்ல ஒரு நல்ல நசியத்திர தந்து நாங்களோ ரஷீதா ரஹீம் உச்சில் ஐமகுந்தீங்கள் எல்லாரும் பரவாயிட்டு கர்நாடக வேரி சாகித்ய அகாடமியில் பரவாயிட்டு நான் நந்தி சொன்னோன்ட்டுள்ளேன் அகமத் நூரிய ஒரு கவனா நான் இடி ஓதில்ல ஒரு பல்லவி மாத்திர அதை ஓதுறேன் எத்தர தோலோ வரக்குற மஸ்து எத்தர தோலோ தூக்கா எத்தர தோலோ தூக்கா மொக கல்கித்தி பாலக்கார பஜாரு கிளியிரு நோக்கா பஜாரு கிளியிரு நோக்கா பண்டரு காலா ஐசிர பாலியோ கினாவு எத்தர தோலோ இது 60 வருஷம் முன்னால் எழுதிய சாகித்ய அகமத் நூரி பண்டொரு காலா ஐசிர பாலியோ கினாவு எத்தர தோலோ

லால்பா லேடியில் உஷ்டோர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேஆரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மா உச்சில காப்பு கட்பாடி உத்தியோர் எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

அவரித்தி உன்னட்டு நட்டி சஹனா சுதாக்கர் அர்னா வாரி பொருளுத நட்டனே ஒரு லக்கனி வென்சிடா டயாஸ் ஸ்வேதா கோட்டியான் கௌதம் பங்கேரா தன் பாத்திரலிக்கு நியாயனு ஒதகாத்திரு ஆத்தே அத்தந்தே அரவிந்த் போலார் உமேஷ் மிஜார் மோகன்ராஜ் ஹாஸ்யலா பாரி பொருளு ஆத்திர கன்னட சினிமாத வசிஷ்ட சிம்ஹா கொஞ்சம் விபின்ன வாயினஞ்சின பாத்திரன்னு மல்த்துதேரு அவரித்தி ஈ ஒஞ்சு சித்திரடு துளுட்டு பாத்திரு நஞ்சின பிரயத்னல மல்த்தினவு விசேஷ ಆತೆ ಅಂತಂದೆ ಬಿರಿವೇರ್ ಕುಡ್ಲಾ ಖ್ಯಾತಿದ ಉದಯ್ ಪೂಜಾರಿಲ ಕಡಕ್ ವಿಲನ್ ಆದ ಮೆಂಚಿದರೆ

மாத்திரத்துல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பற்றி யான் நடிக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில சென்று புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பு.